0: kanda wu lao ni mu zhu.
1: Ah, qian ge ge ba qi yu ne?
0: Dang wu zhe ya ge tu ga le zhuo du. Wa ran zu ngui ma zhe bi ne, kang bu de wu lao ai la. Bie ta ta bu da.
1: 喂，人给钱呢？我老二给钱还远没着。
0: 我让中午这个要的嘛，都不能停卖吧？可可别还要这。
1: 人这么多的，快打我嘴巴吧，罗忙这还对着不？人给他的，